0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
3: மனித வாழ்க்கையினுடைய பயன் என்ன? இவர் நல்லவர், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார் என்று ஒருவரை நாம் போற்றும் போது எதை அடிப்படையாக வைத்து அப்படி சொல்லுகிறோம்? ராபர்ட் ஜேக்கப் என்பவர் இங்கு ஒரு அழகான சொற்றொடரை நமக்கு விட்டு செல்கிறார். திங்க் த டே லாஸ்ட் ஓ சன் டிசெண்டிங் வியூஸ் ஃப்ரம் யுவர் ஹேண்ட் நோ குட் ஆக்ஷன். அதாவது, மேற்கே மறையும் சூரியன், உன் கைகள் செய்த நற்செயல்கள் எதையும் காணாவிட்டால் அந்த நாள் உனக்கு இழப்பாகும். மீண்டும் கூறுகிறேன், மேற்கே மறையும் சூரியன், உன் கைகள் செய்த நற்செயல்கள் எதையும் காணாவிட்டால் அந்த நாள் உனக்கு இழப்பே. நண்பர்களே, மனிதர்கள் வாழ்விலே வெற்றி என்பது எது? அவர்கள் செய்கின்ற நற்செயல்கள். தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சமுதாயம் முழுவதற்கும் பயனுள்ள நற்செயல்களை செய்யும்போதுதான் அவர்கள் உண்மையிலேயே வாழுகிறார்கள். இத்தகைய நற்செயல்களை எப்போது செய்வது, எப்படி செய்வது என்பதுதான் எல்லாரும் ஆய்வுக்குரிய ஒன்று. இதோ இங்கே ராபர்ட் ஜேக்கப் என்பவர் குறிப்பிடுகிறார், மேற்கே மறையும் சூரியன், உன் கைகள் செய்த நற்செயல்கள் எதையும் காணாவிட்டால் அந்த நாள் உனக்கு இழப்பாகும். அப்படி என்றால், ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைவதற்குள், அதாவது நாள் முடிந்து இரவு தொடங்குவதற்குள் நாம் நற்செயல்களை செய்தால் மட்டுமே அந்த நாள் நமக்கு பயனுள்ளது, நமக்கு ஒரு இழப்பில்லாது நமக்கு ஒரு நன்மை தரக்கூடியது. சுருங்கச் சொன்னால் நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த நற்செயல்களை செய்து கொண்டே இருப்போம். அதுதான் வாழ்விற்கு பொருள், அதுதான் நல்ல மனிதருக்கு அடையாளம். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
2: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
1: செப்டம்பர் 2 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்கள் இனங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் முக்கிய ஆவணமான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருள்பணி அமைப்பு விதி தொகுப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார்.
4: Con l'incontro odierno iniziamo a riflettere sulla Costituzione pastorale Gaudium et Spes, con cui il Concilio Vaticano II ha inteso approfondire un tema fondamentale, ossia il rapporto della Chiesa col mondo contemporaneo. San Giovanni XXIII, già nel discorso inaugurale dell'11 ottobre 1962, aveva inteso dissentire dai profeti di sventura che, sebbene accesi di zelo per la religione, vanno dicendo che i nostri tempi, se si confrontano con i secoli passati, risultano del tutto peggiori e arrivano fino al punto di comportarsi come se non avessero nulla da imparare dalla storia. Da qui il compito affidato ai padri conciliari. Nello stato presente degli eventi umani, nel quale l'umanità sembra entrare in un nuovo ordine di cose, sono piuttosto da vedere i misteriosi piani della Divina Provvidenza che si realizzano in tempi successivi attraverso l'opera degli uomini e spesso al di là delle loro aspettative.
1: அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திரு அவைக்கும் இன்றைய உலகிற்கும் இடையிலான உறவு என்னும் அடிப்படையான ஒரு கருப்பொருளை இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் ஆழமாக ஆராய விரும்பியது. 1962 அக்டோபர் 11 நாள் இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தை தொடங்கி வைத்து ஆற்றிய உரையிலேயே புனித திருத்தந்தை 23 யோவான் அவர்கள் அழிவை குறித்து முன்னறிவிக்கும் இறைவாக்கினர்கள் என்று குறிப்பிட்டப்பட்டவர்களிடமிருந்து தமது கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்தினார். அவர்கள் சமயத்தின் மீது ஆர்வம் கொண்டிருந்தாலும் நமது காலம் கடந்த நூற்றாண்டுகளுடன் ஒப்பிடும்போது முற்றிலும் மோசமானதாக உள்ளது என்று கூறினார். வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள எதுவுமே இல்லை என்பது போலவும் நடந்து கொள்கின்றனர். இதிலிருந்தே பொது சங்க தந்தையர்களுக்கு ஒரு முக்கியமான பணி வழங்கப்பட்டது. மனித நிகழ்வுகளின் தற்போதைய நிலையில் மனித குலம் ஒரு புதிய ஒழுங்கிற்குள் நுழைவது போல் தோன்றும். இவ்வேளையில் இறை அருளாட்சியின் மறைமுக திட்டங்களை காண்பதே பொருத்தமானது. அவை மனிதர்களின் செயல்பாடுகளின் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுகின்றன. பல நேரங்களில் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட வகையிலும் நிகழ்கின்றன. மேலும் எதிர்மறையான மனித சூழ்நிலைகளை கூட திரு அவையின் நன்மைகளுக்காக இறை ஞானத்துடன் ஒருங்கிணைக்கின்றன. 3 பின்னர் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் வெளியிடப்பட்ட போது இந்த பகுத்தறிந்து அறியும் பணியை திரு அவையின் இயல்பின் இன்றியமையாத ஒரு அம்சமாக அங்கீகரித்தது. திரு அவையின் திருப்பணி சார்ந்த இயல்பு அதன் அடையாளத்தின் அடிப்படையான கூறாக விளங்கப்பட்டது. இதனாலேயே இது அருட்பணி அமைப்பு விதித்தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது அறியாமையான நம்பிக்கையோ அல்லது கள்ளமற்ற நம்பிக்கையோ அல்ல. மாறாக மனிதராக பிறந்து நமது வாழ்வை பகிர்ந்து கொள்ள தேர்ந்தெடுத்த கிறிஸ்துவின் மறை உண்மைக்கு புதுப்பிக்கப்பட்ட உண்மைத்தன்மையாகும். ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. மேலும் அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். மனித குலத்தின் வாழ்வில் இவ்வாறு பங்கேற்பதே கிறிஸ்து திரு அவையிடம் எதிர்பார்க்கும் வழியாகும். எனவே மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற புதுசங்க ஆவணம் இக்காலத்து மக்களின், குறிப்பாக ஏழைகளின் மற்றும் துன்புறுவோரின் மகிழ்ச்சிகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் துயரங்களுக்கும் கவலைகளும் திரு அவையின் மகிழ்ச்சிகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் துயரங்களுக்கும் கவலைகளும் ஆகும் என்று அறிவிப்பதுடன் தொடங்குகிறது. வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என்ற உறுதியான நம்பிக்கையால் நாம் எப்போதும் தாங்கப்படுகிறோம். இந்த வகையில் மனித குலத்தோடு நெருக்கமாக இருப்பது நிகழ்வுகளையும் வெளிப்பாட்டின் மறை உண்மையையும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள நம்மை வழிநடத்துகிறது. இதே கண்ணோட்டத்தில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் காலத்தின் அறிகுறிகளை ஆய்ந்து அவற்றை நற்செய்தியின் ஒளியில் விளக்குவது திரு அவையின் நிலையான கடமை என்று நினைவூட்டுகிறது. எனவே இந்த பொதுசங்க ஆவணம் திரு அவையை தொடர்ச்சியான மனமாற்றத்திற்கான அர்ப்பணிப்புக்கு அழைக்கிறது. திரு அவை எந்த ஒரு உலகியல் பேராசியாலும் உந்தப்படவில்லை. என்பதற்கு சான்றாக ஆறுதல் அளிக்கும் தூய ஆவியின் வழிகாட்டுதலின் கீழ் கிறிஸ்துவின் பணியையே தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதே தனது ஒரே நோக்கம் என்பதை அது எடுத்து காட்டுகிறது. கிறிஸ்து உண்மைக்கு சான்று பகரவும் காப்பாற்றவும் தீர்ப்பிடப்படாமல் இருக்கவும் பணியாற்றவும் பணிவிடை பெறாமல் இருக்கவும் இவ்வுலகிற்கு வந்தார். உண்மையில் இது வெறுமனே ஒரு ஒழுக்க நெறி சார்ந்த மனப்பான்மை அல்ல. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவையை பொறுத்தவரை ஏழைகளுக்கான முன்னுரிமை என்பது பண்பாடு, சமூகவியல், அரசியல் அல்லது தத்துவம் சார்ந்த வகைப்பாட்டிற்கு முன்பாக முதன்மையாக இறையியல் சார்ந்த வகைப்பாடாகும் என்று நமக்கு நினைவூட்டினார். மேலும் ஏழைகளில் கிறிஸ்துவை கண்டறியவும் அவர்களின் உரிமைகளுக்காக நமது குரலை எழுப்பவும் அவர்களின் நண்பர்களாக இருக்கவும் அவர்களுக்கு செவிமடுக்கவும் அவர்களை புரிந்து கொள்ளவும் அவர்கள் வழியாக இறைவன் நமக்கு வழங்க விரும்பும் மறைமுகமான ஞானத்தை ஏற்றுக்கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகிறோம் என்று அவர் கூறினார். கிறிஸ்தவ பகிர்வு நம்ம யதார்த்தத்தை பொறுப்புடன் எதிர்கொள்ளவும் இன்றைய உலகின் தனிநபர் மற்றும் சமூக வழிபாட்டில் காணப்படும் முரண்பாடுகளை வெளிர்கொணரவும் அழைக்கிறது. எடுத்துக்காட்டாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் தொடர்ந்து புதிய வாய்ப்புகளை வழங்குகிறது. ஆனால் அவை சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்றன. மேலும் மனிதன் அவற்றை எப்போதும் தனது நலனுக்காக பயன்படுத்தும் நிலையில் இருப்பதில்லை. அதேபோல் சமூக வாழ்வின் விதிகள் குறித்து நமது அறிவு தெளிவடைந்துள்ளது போதிலும் அதற்கு எந்த திசையை வழங்க வேண்டும் என்பதில் இன்னும் குழப்பம் நிலவுகிறது. மேலும் செல்வம், வாய்ப்புகள் மற்றும் பொருளாதார வலிமை அதிகரித்த போதிலும் பொதுச்சங்கத்தின் காலத்தை போலவே இன்றும் உலக மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் பசி மற்றும் வறுமையால் துன்புறுகின்றனர். அதே போன்று நமது பூமியின் எதிர்காலம் ஆபத்தில் உள்ளது என்ற பொதுவான விழிப்புணர்வு நமக்குள் உருவாகியுள்ளது. இருப்பினும் சுயநல நுகர்வோரை கைவிடுவதற்கும் அமைதியை கட்டி எழுப்புவதற்கு போர் ஒரு பயனுள்ள வழி என்ற மாயையிலிருந்து விடுபடுவதற்கும் நாம் இன்னும் இயலாதவர்களாக இருக்கிறோம். ஆழமான மாற்றங்கள் குறிக்கப்படும் இக்காலத்தில் அவற்றிலிருந்து கவலைக்குரிய ஏற்ற தாழ்வு உருவாகும் நிலையில் திரு அவை மனிதருக்கு பணியாற்ற அழைக்கப்படுகிறது. மனித இதயத்தின் ஆழமான கேள்விகளும் அதில் குடிக்கொண்டிருக்கும் ஏக்கங்களுக்கும் செவிமடுத்து அவற்றை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவே மனித வரலாறு முழுவதற்கும் திறவுக்கோளும்

0: மையமும் இலக்குமாக இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே திரு அவையின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காலத்திலும் கிறிஸ்துவின் தன்னையே தாழ்த்திக் கொள்ளும் மனநிலை, தம்மையே வெறுமையாக்கிக் கொள்ளும் தியாகம் செயல்படுத்தப்பட வேண்டும். அவர் இறைவனுக்கு இணையான நிலையை பற்றிக்கொள்ள வேண்டும். ஒன்றாக கருதாமல் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் நிலையை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை சிலுவை சாவையே, அதாவது சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் நற்செய்தி அறிவித்து அதற்கு சான்று பகரும் திரு அவையின் தனித்துவமான அடையாளங்களாக திகழட்டும். இக்காலத்து பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு நெருக்கமாக சென்று அவர்களுடன் பயணிக்கும் திரு அவையாக நாம் விளங்குவோமாக.
1: செய்திகள்.
2: நீரை வெறும் வணிகப் பொருளாக கருதாமல் எல்லைகளை கடந்த அனைவருக்கும் உரிய பொது கொடையாகவும் அடிப்படை உரிமையாகவும் மதிக்க வேண்டும் என திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். செப்டம்பர் மாதத்திற்காக வெளியிடப்பட்டுள்ள தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ள திருத்தந்தை, இறைவன் வழங்கிய நீரை நன்றி உணர்வுடனும் நீதியுடனும் பொறுப்புணர்வுடனும் பாதுகாக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். வளம், புத்துணர்ச்சி மற்றும் நம்பிக்கையின் ஊற்றாக விளங்கும் நீர் மனிதர்களின் தாகத்தை தணிப்பதுடன் நிலத்தை வளப்படுத்தி காயங்களை ஆற்றுகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, திருமுழுக்கு வழியாக இறையருளால் மனிதர்களை புதுப்பிப்பதன் அடையாளமாகவும் நீர் விளங்குகிறது என்று எடுத்துக்காட்டியுள்ளார். தூய்மையான குடிநீர் கிடைக்காமல் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து நீரை தேடிச் செல்லும் மக்களையும், நீர் பற்றாக்குறையால் நோயுற்று துன்புறும் மக்களையும் நினைவுகூர்ந்து அவர்களுக்காக இறைவேண்டல் செய்த திருத்தந்தை, நீரை வீணாக்குவதையும் மாசுபடுத்துவதையும் தவிர்த்து ஒவ்வொருவருக்கும் சமமாக தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இறுதியாக, நீரை பாதுகாப்பது படைப்பாளர் மீதான அன்பின் அடையாளமாகவும் ஏழைகளின் வாழ்வுக்கான அர்ப்பணிப்பாகவும் அமைய வேண்டும் என்றும், பூமியின் வளங்களை மதித்து பாதுகாக்கும் பொறுப்புணர்வை புதிய தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அனைவருக்கும் அழைப்பு விடுத்து திருத்தந்தை தனது இறைவேண்டலை நிறைவு செய்துள்ளார்.
3: படைப்பை பாதுகாப்பது சுற்றுச்சூழல் சார்ந்த மனமாற்றத்தின் வெளிப்பாடாகவும் உலகளாவிய சகோதரத்துவத்தின் அடையாளமாகவும் அமைய வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். செப்டம்பர் 1 செவ்வாயன்று காஸ்தல் கந்தல்ஃபோவில் உள்ள லவ்தாத்தோ சி கிராமத்தில் படைப்பை பாதுகாப்பதற்கான உலக ஜபநாள் மற்றும் 5 நடைபெறும் படைப்பின் காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் இடம்பெற்ற திருப்பலியில் இவ்வாறு திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார். அழிவை வாழ்வாக மாற்றுவதற்கு இன்னும் காலம் கடந்துவிடவில்லை என்றும், மனித குலம் தனது பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ள திருத்தந்தை, இயற்கையின் அழகை உற்று நோக்கி அதன் வழியாக படைத்த இறைவனை அடையாளம் காணுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். அன்றைய வாழ்க்கையின் வேகத்திலிருந்தும் இறைச்சலிலிருந்தும் சற்று விலகி இறைவன் நம்மிடம் பேசுகின்ற இனிமையான படைப்பின் குரலை செவிமடுக்க வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய சிந்தனை வெறுமனே இயற்கையின் அழகை பாராட்டுவதோடு நின்றுவிடாமல் உண்மையான சுற்றுச்சூழல் மனமாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை, இதன் மூலம் உலகத்துடனும் ஒருவருக்கொருவருடன் மனிதர்கள் கொண்டுள்ள உறவை மாற்றம் பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
2: ஆயர்களுக்கான திருப்பிடத்துறையின் முன்னாள் தலைவரும் கனடாவைச் சேர்ந்தவருமான கர்தினால் மார்க் ஊலட் அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டை முன்வைத்த பமேலா குரோலாவுக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கில் வெற்றி பெற்றுள்ளார். கியூபக் உயர்மறை மாவட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட கூட்டு வழக்கின் ஒரு பகுதியாக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகஸ்ட் 31 திங்களன்று கியூபக் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் கர்தினால் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும், தீங்கிழைக்கும் எண்ணத்திற்கு இணையான தீவிர பொறுப்பற்ற தன்மையுடன் முன்வைக்கப்பட்டவை என்றும் கண்டறிந்தது. கர்தினால் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக பமேலா குரோலோ அவர்கள் $100,000 இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று நீதியரசர் மார்டின் காஸ்டோங்கே தீர்ப்பளித்துள்ளார். 2022 ஆகஸ்ட் மாதத்தில் பொதுவெளியில் வெளிவந்த இக்குற்றச்சாட்டுகள் 2008 முதல் 2010 வரையிலான காலகட்டத்தில் நிகழ்ந்ததாக கூறப்பட்ட சம்பவங்கள் தொடர்பானவை. பின்னர் கர்தினால் ஊலட் எல்லாவித நடத்தையையும் திட்டவட்டமாக மறுத்து தனது நற்பெயரை மீட்டெடுப்பதற்காக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டார். 2022 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இது தொடர்பான முதல்கட்ட விசாரணையை மேற்கொள்ள இயேசு சபை அருள்பணியாளர் ஜாக் சர்வைஸ் அவர்களை நியமித்தார். அந்த விசாரணைக்கு பிறகு போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சுட்டிக்காட்டிய அருட்பணி சர்வைஸ், இக்குற்றச்சாட்டுகள் மீது திரு அவை சட்டப்படி விசாரணை தொடங்குவதற்கு எவ்வித அடிப்படையும் இல்லை என்று தெரிவித்தார்.
3: இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் மருத்துவ அறிவியல் கழகத்தின் மருத்துவமனையில் ஆகஸ்ட் 26 ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 14 பச்சிளம் குழந்தைகளுக்காக பாகிஸ்தானின் கத்தோலிக்க சமூகம் இறைவேண்டல் தேடலில் ஈடுபட்டு வருகிறது. தீ விபத்து ஏற்பட்ட போது மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் 15 குழந்தைகள் இருந்தனர். அவர்களில் 14 குழந்தைகள் தீயில் உயிரிழந்தனர். இந்நிலையில் புகை சூழ்ந்த அறைக்குள் துணிச்சலுடன் நுழைந்த கிறிஸ்தவ செவிலியர் ரசியா நோரின் ஒரு பச்சிளம் குழந்தையை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்து காப்பாற்றினார். அவரது துணிச்சலான செயலால் அந்த குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டது. நோரின் பின்னர் மற்ற குழந்தைகளையும் காப்பாற்ற மீண்டும் உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் கடுமையான வெப்பமும் புகையும் அவரை தடுத்தன. அவரது துணிச்சலுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் அளிக்கும் விதமாக அந்நாட்டு பிரதமர் ஷெஷ்பாஸ் ஷெரீப் அவருக்கு சித்தாரா இ ஹித்மத் என்ற சேவைக்கான நட்சத்திர விருதையும் 1 கோடி பாகிஸ்தான் ரூபாய் பரிசையும் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளார். ராவல்பிண்டி இஸ்லாமாபாத் உயர்மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட கத்தோலிக்க பங்குகள் உயிரிழந்த குழந்தைகளுக்காக இறைவேண்டல்களையும் திருவிழிப்பு வழிபாடுகளையும் ஏற்பாடு செய்துள்ளதுடன் துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு துணையாகவும் இருந்து வருகின்றன.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
3: மனித வாழ்க்கையினுடைய பயன் என்ன? இவர் நல்லவர், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார் என்று ஒருவரை நாம் போற்றும் போது எதை அடிப்படையாக வைத்து அப்படி சொல்லுகிறோம்? ராபர்ட் ஜேக்கப் என்பவர் இங்கு ஒரு அழகான சொற்றொடரை நமக்கு விட்டு செல்கிறார். Think that day lost, O sun descending, views from your hand no good action. அதாவது, மேற்கே மறையும் சூரியன், உன் கைகள் செய்த நற்செயல்கள் எதையும் காணாவிட்டால் அந்த நாள் உனக்கு இழப்பாகும். மீண்டும் கூறுகிறேன், மேற்கே மறையும் சூரியன், உன் கைகள் செய்த நற்செயல்கள் எதையும் காணாவிட்டால் அந்த நாள் உனக்கு இழப்பே. நண்பர்களே, மனிதர்கள் வாழ்விலே வெற்றி என்பது எது? அவர்கள் செய்கின்ற நற்செயல்கள். தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சமுதாயம் முழுவதற்கும் பயனுள்ள நற்செயல்களை செய்யும்போதுதான் அவர்கள் உண்மையிலேயே வாழுகிறார்கள். இத்தகைய நற்செயல்களை எப்போது செய்வது, எப்படி செய்வது என்பதுதான் எல்லாரும் ஆய்வுக்குரிய ஒன்று. இதோ இங்கே ராபர்ட் ஜேக்கப் என்பவர் குறிப்பிடுகிறார், மேற்கே மறையும் சூரியன், உன் கைகள் செய்த நற்செயல்கள் எதையும் காணாவிட்டால் அந்த நாள் உனக்கு இழப்பாகும். அப்படி என்றால், ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைவதற்குள், அதாவது நாள் முடிந்து இரவு தொடங்குவதற்குள் நாம் நற்செயல்களை செய்தால் மட்டுமே அந்த நாள் நமக்கு பயனுள்ளது, நமக்கு ஒரு இழப்பில்லாது, நமக்கு ஒரு நன்மை தரக்கூடியது. சுருங்கச் சொன்னால் நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த நற்செயல்களை செய்து கொண்டே இருப்போம். அதுதான் வாழ்விற்கு பொருள், அதுதான் நல்ல மனிதருக்கு அடையாளம். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
2: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
1: செப்டம்பர் 2 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்கள் இனங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் முக்கிய ஆவணமான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருள்பணி அமைப்பு விதி தொகுப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார்.
4: Con l'incontro odierno iniziamo a riflettere sulla costituzione pastorale Gaudium et Spes, con cui il Concilio Vaticano II ha inteso approfondire un tema fondamentale, ossia il rapporto della Chiesa col mondo contemporaneo. San Giovanni XXIII, già nel discorso inaugurale dell'11 ottobre 1962, ha aveva inteso dissentire dai profeti di sventura che, sebbene accesi di zelo per la religione, vanno dicendo che i nostri tempi, se si confrontano con i secoli passati, risultano del tutto peggiori e arrivano fino al punto di comportarsi come se non avessero nulla da imparare dalla storia. Da qui il compito affidato ai padri conciliari. Nello stato presente degli eventi umani, nel quale l'umanità sembra entrare in un nuovo ordine di cose, sono piuttosto da vedere i misteriosi piani della Divina Provvidenza che si realizzano in tempi successivi attraverso l'opera degli uomini e spesso al di là delle loro aspettative.
1: அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திரு அவைக்கும் இன்றைய உலகிற்கும் இடையிலான உறவு என்னும் அடிப்படையான ஒரு கருப்பொருளை இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் ஆழமாக ஆராய விரும்பியது. 1962 அக்டோபர் 11 நாள் இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தை தொடங்கி வைத்து ஆற்றிய உரையிலேயே புனித திருத்தந்தை 23 யோவான் அவர்கள் அழிவை குறித்து முன்னறிவிக்கும் இறைவாக்கினர்கள் என்று குறிப்பிட்டப்பட்டவர்களிடமிருந்து தமது கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்தினார். அவர்கள் சமயத்தின் மீது ஆர்வம் கொண்டிருந்தாலும் நமது காலம் கடந்த நூற்றாண்டுகளுடன் ஒப்பிடும்போது முற்றிலும் மோசமானதாக உள்ளது என்று கூறினார். வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள எதுவுமே இல்லை என்பது போலவும் நடந்து கொள்கின்றனர். இதிலிருந்தே பொது சங்க தந்தையர்களுக்கு ஒரு முக்கியமான பணி வழங்கப்பட்டது. மனித நிகழ்வுகளின் தற்போதைய நிலையில் மனித குலம் ஒரு புதிய ஒழுங்கிற்குள் நுழைவது போல் தோன்றும் இவ்வேளையில் இறை அருளாட்சியின் மறைமுக திட்டங்களை காண்பதே பொருத்தமானது. அவை மனிதர்களின் செயல்பாடுகளின் வழியாக ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறுகின்றன. பல நேரங்களில் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட வகையிலும் நிகழ்கின்றன. மேலும் எதிர்மறையான மனித சூழ்நிலைகளை கூட திரு அவையின் நன்மைகளுக்காக இறை ஞானத்துடன் ஒருங்கிணைக்கின்றன. 3 பின்னர் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் வெளியிடப்பட்டபோது இந்த பகுத்தறிந்து அறியும் பணியை திரு அவையின் இயல்பின் இன்றியமையாத ஒரு அம்சமாக அங்கீகரித்தது. திரு அவையின் திருப்பணி சார்ந்த இயல்பு அதன் அடையாளத்தின் அடிப்படையான கூறாக விளங்கப்பட்டது. இதனாலேயே இது அருட்பணி அமைப்பு விதித்தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது அறியாமையான நம்பிக்கையோ அல்லது கள்ளமற்ற நம்பிக்கையோ அல்ல. மாறாக மனிதராக பிறந்து நமது வாழ்வை பகிர்ந்து கொள்ள தேர்ந்தெடுத்த கிறிஸ்துவின் மறை உண்மைக்கு புதுப்பிக்கப்பட்ட உண்மைத்தன்மையாகும். ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. மேலும் அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். மனித குலத்தின் வாழ்வில் இவ்வாறு பங்கேற்பதே கிறிஸ்து திரு அவையிடம் எதிர்பார்க்கும் வழியாகும். எனவே மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற புதுசங்க ஆவணம் இக்காலத்து மக்களின், குறிப்பாக ஏழைகளின் மற்றும் துன்புறுவோரின் மகிழ்ச்சிகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் துயரங்களுக்கும் கவலைகளும் திரு அவையின் மகிழ்ச்சிகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் துயரங்களுக்கும் கவலைகளுமாகும் என்று அறிவிப்பதுடன் தொடங்குகிறது. இந்த பகிர்வு நிகழ்வுகள், வரலாறு மற்றும் மக்களின் வாழ்வை எதிர்கொள்ளும் போது காணப்படும். அனைத்து விதமான செயலற்ற தன்மையும் அலட்சியத்தையும் விட்டுவிட்டு வெளிவர நம்மை அழைக்கிறது. குறிப்பாக இன்று நாம் அனுபவிக்கும் விரைவான மற்றும் ஆழமான மாற்றங்களின் மத்தியில் இது மிகவும் அவசியமானது. நாம் அக்கறையற்ற பார்வையாளர்களாக இருந்துவிட முடியாது. மாறாக இதயத்தோடு செவிமடுக்க வேண்டும். நம்மை சவாலுக்கு உட்படுத்த அனுமதிக்க வேண்டும். நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும். கிறிஸ்துவோடும் தூய ஆவியின் வல்லமையால் வலுப்பெற்றவர்களாகவும் சகோதர சகோதரிகளின் துன்பங்களை, குறிப்பாக அநீதி, பாகுபாடு மற்றும் வன்முறையால் நசுக்கப்பட்டவர்களின் துயரங்களை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். உண்மையில் பகிர்வும் அர்ப்பணிப்பும் வழியாக மட்டுமே பொருத்தமான தீர்வுகளை கண்டடைய முடியும். அதே வேளையில் இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்ற

0: மற்றவை என்ற உறுதியான நம்பிக்கையால் நாம் எப்போதும் தாங்கப்படுகிறோம். இந்த வகையில் மனித குலத்தோடு நெருக்கமாக இருப்பது நிகழ்வுகளையும் வெளிப்பாட்டின் மறை உண்மையையும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள நம்மை வழிநடத்துகிறது. இதே கண்ணோட்டத்தில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் காலத்தின் அறிகுறிகளை ஆய்ந்து அவற்றை நற்செய்தியின் ஒளியில் விளக்குவது திரு அவையின் நிலையான கடமை என்று நினைவூட்டுகிறது. எனவே இந்த பொதுசங்க ஆவணம் திரு அவையை தொடர்ச்சியான மனமாற்றத்திற்கான அர்ப்பணிப்புக்கு அழைக்கிறது. திரு அவை எந்த ஒரு உலகியல் பேராசியாலும் உந்தப்படவில்லை என்பதற்கு சான்றாக ஆறுதலளிக்கும் தூய ஆவியின் வழிகாட்டுதலின் கீழ் கிறிஸ்துவின் பணியையே தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதே தனது ஒரே நோக்கம் என்பதை அது எடுத்து காட்டுகிறது. கிறிஸ்து உண்மைக்கு சான்று பகரவும் காப்பாற்றவும் தீர்ப்பிடப்படாமல் இருக்கவும் பணியாற்றவும் பணிவிடை பெறாமல் இருக்கவும் இவ்வுலகிற்கு வந்தார். உண்மையில் இது வெறுமனே ஒரு ஒழுக்க நெறி சார்ந்த மனப்பான்மை அல்ல. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவையை பொறுத்தவரை ஏழைகளுக்கான முன்னுரிமை என்பது பண்பாடு, சமூகவியல், அரசியல் அல்லது தத்துவம் சார்ந்த வகைப்பாட்டிற்கு முன்பாக முதன்மையாக இறையியல் சார்ந்த வகைப்பாடாகும் என்று நமக்கு நினைவூட்டினார். மேலும் ஏழைகளில் கிறிஸ்துவை கண்டறியவும் அவர்களின் உரிமைகளுக்காக நமது குரலை எழுப்பவும் அவர்களின் நண்பர்களாக இருக்கவும் அவர்களுக்கு செவிமடுக்கவும் அவர்களை புரிந்து கொள்ளவும் அவர்கள் வழியாக இறைவன் நமக்கு வழங்க விரும்பும் மறைமுகமான ஞானத்தை ஏற்றுக்கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகிறோம் என்று அவர் கூறினார். கிறிஸ்தவ பகிர்வு நம்ம யதார்த்தத்தை பொறுப்புடன் எதிர்கொள்ளவும் இன்றைய உலகின் தனிநபர் மற்றும் சமூக வழிபாட்டில் காணப்படும் முரண்பாடுகளை வெளிக்கொணரவும் அழைக்கிறது. எடுத்துக்காட்டாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் தொடர்ந்து புதிய வாய்ப்புகளை வழங்குகிறது. ஆனால் அவை சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்றன. மேலும் மனிதன் அவற்றை எப்போதும் தனது நலனுக்காக பயன்படுத்தும் நிலையில் இருப்பதில்லை. அதேபோல் சமூக வாழ்வின் விதிகள் குறித்து நமது அறிவு தெளிவடைந்துள்ளது போதிலும் அதற்கு எந்த திசையை வழங்க வேண்டும் என்பதில் இன்னும் குழப்பம் நிலவுகிறது. மேலும் செல்வம், வாய்ப்புகள் மற்றும் பொருளாதார வலிமை அதிகரித்த போதிலும் பொதுச்சங்கத்தின் காலத்தை போலவே இன்றும் உலக மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் பசி மற்றும் வறுமையால் துன்புறுகின்றனர். அதே போன்று நமது பூமியின் எதிர்காலம் ஆபத்தில் உள்ளது என்ற பொதுவான விழிப்புணர்வு நமக்குள் உருவாகியுள்ளது. இருப்பினும் சுயநல நுகர்வோரை கைவிடுவதற்கும் அமைதியை கட்டி எழுப்புவதற்கு போர் ஒரு பயனுள்ள வழி என்ற மாயையிலிருந்து விடுபடுவதற்கும் நாம் இன்னும் இயலாதவர்களாக இருக்கிறோம். ஆழமான மாற்றங்கள் குறிக்கப்படும் இக்காலத்தில் அவற்றிலிருந்து கவலைக்குரிய ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கும் நிலையில் திரு அவை மனிதருக்கு பணியாற்ற அழைக்கப்படுகிறது. மனித இதயத்தின் ஆழமான கேள்விகளும் அதில் குடிக்கொண்டிருக்கும் இயக்கங்களுக்கும் செவிமடுத்து அவற்றை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவே மனித வரலாறு முழுவதற்கும் திறவுகோலும் மையமும் இலக்குமாக இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே திரு அவையின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காலத்திலும் கிறிஸ்துவின் தன்னையே தாழ்த்திக் கொள்ளும் மனநிலை, தம்மையே வெறுமையாக்கிக் கொள்ளும் தியாகம் செயல்படுத்தப்பட வேண்டும். அவர் இறைவனுக்கு இணையான நிலையை பற்றிக்கொள்ள வேண்டும். ஒன்றாக கருதாமல் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் நிலையை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை சிலுவை சாவையே, அதாவது சாவையை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் நற்செய்தி அறிவித்து அதற்கு சான்று பகரும் திரு அவையின் தனித்துவமான அடையாளங்களாக திகழட்டும். இக்காலத்து பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு நெருக்கமாக சென்று அவர்களுடன் பயணிக்கும் திரு அவையாக நாம் விளங்குவோமாக.
1: செய்திகள்.
2: நீரை வெறும் வணிகப் பொருளாக கருதாமல் எல்லைகளை கடந்த அனைவருக்கும் உரிய பொது கொடையாகவும் அடிப்படை உரிமையாகவும் மதிக்க வேண்டும் என திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். செப்டம்பர் மாதத்திற்காக வெளியிடப்பட்டுள்ள தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ள திருத்தந்தை, இறைவன் வழங்கிய நீரை நன்றி உணர்வுடனும் நீதியுடனும் பொறுப்புணர்வுடனும் பாதுகாக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். வளம், புத்துணர்ச்சி மற்றும் நம்பிக்கையின் ஊற்றாக விளங்கும் நீர் மனிதர்களின் தாகத்தை தணிப்பதுடன் நிலத்தை வளப்படுத்தி காயங்களை ஆற்றுகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, திருமுழுக்கு வழியாக இறையருளால் மனிதர்களை புதுப்பிப்பதன் அடையாளமாகவும் நீர் விளங்குகிறது என்று எடுத்துக்காட்டியுள்ளார். தூய்மையான குடிநீர் கிடைக்காமல் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து நீரை தேடிச் செல்லும் மக்களையும் நீர் பற்றாக்குறையால் நோயுற்று துன்புறும் மக்களையும் நினைவுகூர்ந்து அவர்களுக்காக இறைவேண்டல் செய்த திருத்தந்தை, நீரை வீணாக்குவதையும் மாசுபடுத்துவதையும் தவிர்த்து ஒவ்வொருவருக்கும் சமமாக தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இறுதியாக, நீரை பாதுகாப்பது படைப்பாளர் மீதான அன்பின் அடையாளமாகவும் ஏழைகளின் வாழ்வுக்கான அர்ப்பணிப்பாகவும் அமைய வேண்டும் என்றும் பூமியின் வளங்களை மதித்து பாதுகாக்க

0: கற்கும் பொறுப்புணர்வை புதிய தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அனைவருக்கும் அழைப்பு விடுத்து திருத்தந்தை தனது இறைவேண்டலை நிறைவு செய்துள்ளார்.
1: படைப்பை பாதுகாப்பது சுற்றுச்சூழல் சார்ந்த மனமாற்றத்தின் வெளிப்பாடாகவும் உலகளாவிய சகோதரத்துவத்தின் அடையாளமாகவும் அமைய வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். செப்டம்பர் 1 செவ்வாயன்று காஸ்தல் கந்தல்போவில் உள்ள லவ்தாத்தோ சி கிராமத்தில் படைப்பை பாதுகாப்பதற்கான உலக ஜபநாள் மற்றும் 5 நடைபெறும் படைப்பின் காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் இடம்பெற்ற திருப்பலியில் இவ்வாறு திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார். அழிவை வாழ்வாக மாற்றுவதற்கு இன்னும் காலம் கடந்துவிடவில்லை என்றும் மனித குலம் தனது பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ள திருத்தந்தை இயற்கையின் அழகை உற்று நோக்கி அதன் வழியாக படைத்த இறைவனை அடையாளம் காணுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். அன்றைய வாழ்க்கையின் வேகத்திலிருந்தும் இறைச்சலிலிருந்தும் சற்று விலகி இறைவன் நம்மிடம் பேசுகின்ற இனிமையான படைப்பின் குரலை செவிமடுக்க வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய சிந்தனை வெறுமனே இயற்கையின் அழகை பாராட்டுவதோடு நின்றுவிடாமல் உண்மையான சுற்றுச்சூழல் மனமாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை இதன் மூலம் உலகத்துடனும் ஒருவருக்கொருவருடன் மனிதர்கள் கொண்டுள்ள உறவை மாற்றம் பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
0: ஆயர்களுக்கான திருப்பிடத்துறையின் முன்னாள் தலைவரும் கனடாவைச் சேர்ந்தவருமான கர்தினால் மார்க் ஊலட் அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டை முன்வைத்த பமேலா குரோலாவுக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கில் வெற்றி பெற்றுள்ளார். கியூபக் உயர்மறை மாவட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட கூட்டு வழக்கின் ஒரு பகுதியாக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகஸ்ட் 31 திங்களன்று கியூபக் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் கர்தினால் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் தீங்கிழைக்கும் எண்ணத்திற்கு இணையான தீவிர பொறுப்பற்ற தன்மையுடன் முன்வைக்கப்பட்டவை என்றும் கண்டறிந்தது. கர்தினால் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக பமேலா குரோலா அவர்கள் $100,000 இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று நீதியரசர் மார்டின் காஸ்டோங்கே தீர்ப்பளித்துள்ளார். 2022 ஆகஸ்ட் மாதத்தில் பொதுவெளியில் வெளிவந்த இக்குற்றச்சாட்டுகள் 2008 முதல் 2010 வரையிலான காலகட்டத்தில் நிகழ்ந்ததாக கூறப்பட்ட சம்பவங்கள் தொடர்பானவை. பின்னர் கர்தினால் ஊலட் எல்லாவித நடத்தையையும் திட்டவட்டமாக மறுத்து தனது நற்பெயரை மீட்டெடுப்பதற்காக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டார். 2022 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இது தொடர்பான முதல்கட்ட விசாரணையை மேற்கொள்ள இயேசு சபை அருள்பணியாளர் ஜாக் சர்வைஸ் அவர்களை நியமித்தார். அந்த விசாரணைக்கு பிறகு போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சுட்டிக்காட்டிய அருட்பணி சர்வைஸ் இக்குற்றச்சாட்டுகள் மீது திரு அவை சட்டப்படி விசாரணை தொடங்குவதற்கு எவ்வித அடிப்படையும் இல்லை என்று தெரிவித்தார்.
1: இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் மருத்துவ அறிவியல் கழகத்தின் மருத்துவமனையில் ஆகஸ்ட் 26 ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 14 பச்சிளம் குழந்தைகளுக்காக பாகிஸ்தானின் கத்தோலிக்க சமூகம் இறைவேண்டலில் ஈடுபட்டு வருகிறது. தீ விபத்து ஏற்பட்ட போது மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் 15 குழந்தைகள் இருந்தனர். அவர்களில் 14 குழந்தைகள் தீயில் உயிரிழந்தனர். இந்நிலையில் புகை சூழ்ந்த அறைக்குள் துணிச்சலுடன் நுழைந்த கிறிஸ்தவ செவிலியர் ரசியா நூரின் ஒரு பச்சிளம் குழந்தையை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்து காப்பாற்றினார். அவரது துணிச்சலான செயலால் அந்த குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டது. நூரின் பின்னர் மற்ற குழந்தைகளையும் காப்பாற்ற மீண்டும் உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் கடுமையான வெப்பமும் புகையும் அவரை தடுத்தன. அவரது துணிச்சலுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் அளிக்கும் விதமாக அந்நாட்டு பிரதமர் ஷெஷ்பாஸ் ஷெரீப் அவருக்கு சித்தாரா இ ஹித்மத் என்ற சேவைக்கான நட்சத்திர விருதையும் 1 பாகிஸ்தான் ரூபாய் பரிசையும் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளார். ராவல்பிண்டி இஸ்லாமாபாத் உயர்மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட கத்தோலிக்க பங்குகள் உயிரிழந்த குழந்தைகளுக்காக இறைவேண்டல்களையும் திருவிழிப்பு வழிபாடுகளையும் ஏற்பாடு செய்துள்ளதுடன் துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு துணையாகவும் இருந்து வருகின்றன.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: அன்பிற்கினிய தமிழ் இனிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் ஆறாம் செய்யுளில் நாம் நடமாடுகிறோம். ஆளுமை செல்வங்கள். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும், பேணார் திறன் வேறு கூறிற் பொறையும், அறவினையை காராண்மை போல ஒழுகலும், இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இன்று அறவினையை காராண்மை போல் ஒழுகல் என்னும் செய்தியினை ஆய்ந்து பார்க்கிறோம். அது என்ன பொருள்? அறவினையை காராண்மை போல் ஒழுகல். காராண்மை என்றால் வேறொன்றுமில்லை, மழை முகில், கார் மேகம் என்று சொல்கிறாங்க பாருங்க, கார் முகில், மழை முகில், மழை தரும். அந்த முகில் வந்தால் மழை தரும். அப்படிப்பட்ட அந்த மழை முகில் போன்று உதவுகின்ற அறவினைகளை செய்தல். ஆக அந்த மழை எந்த எதிர்பார்ப்பும் கொண்டிருப்பதில்லை, அது இயல்பாக பொழிகிறது. கடவுள் சொல்வார், நான் அனுப்பும் மழையும் பனியும் இங்கு இந்த மண்ணகத்தில் வந்து எந்த பயனையும் தராமல் வீணாக சும்மா வராது, அது பயனை விளைவிக்கும். இந்த மழை அது பல்வேறு குண நலன்களை கொண்டிருந்தாலும் இந்த இரண்டும் அவற்றுள் மிக முதன்மையானவை. அவை என்ன? அதற்கு வள்ளுவர் ஒரு குறளை மிக அருமையான முறையில் பதிவு செய்கிறார். அது பலருக்கும் தெரிந்திருக்கும், தெரிந்தவங்களாம் சேர்ந்து நீங்கள் இப்போ சொல்லுங்கள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாயதும் மழை. மழை என்பது என்ன? அதாவது உணவு உண்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு உணவையெல்லாம் கொடுத்து தானும் உணவாக வருவது மழை. ஆக மழையே ஒரு உணவு. அது உணவுகளையும் தயாரிப்பதற்கான அடிப்படையாக அமைகிறது. அதைத்தான் அப்படியே நாம் இறை நன்மை ஆண்டவர் நற்கரணைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். கடவுள் நற்கரணை ஆண்டவர் இந்த உலகிற்கு எல்லாவற்றையும் வழங்குகிறார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். அது மட்டுமல்லாமல் அவரே நன்மையாக வருகிறார், தன் உயிரையே கொடுக்கிறார், உடலையே உணவாக கொடுக்கிறார் என்பதெல்லாம் இதன் பொருள், இதன் அடையாளம். இங்கு எல்லாருமே இந்த காராண்மை போன்று திகழ வேண்டும். இந்த மழை முகில் போன்று இயற்கை வளங்கள் எல்லாமே செயல்படுகின்றன. மரம் எதை குறித்து அல்லது எந்த பயனை, தனக்கான ஊதியத்தை குறித்து அது நிழல் தருகிறது? அது இயங்குகிறது. அது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிர். அந்த உயிரினங்கள் எல்லாமே இப்படித்தான், எந்த பலனும் அங்கு எதிர்பார்க்கவில்லை, மாறாக அவை இயங்குகின்றன. கடவுள் தனக்கு தந்த அந்த கடமைகளை, கட்டளைகளை மிகச்சிறப்பாக செயல்படுத்துகின்றன. எந்த ஒரு தன் நலமோ அல்லது தன் லாபம் என்று சொல்லப்படுகிற அந்த ஊதியமோ இல்லாமல் இயல்பாக இயங்குகின்றன. அத்தகைய அந்த இயற்கையில் ஒரு தலை சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டவர்கள் மாந்தர்கள் என்று சொல்லிக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் இந்த இயற்கையெல்லாம் ஆளுகை செய்வதற்கென்று அங்கு கடவுளுடைய அந்த அறிவோடு, பகுத்தறிவோடு, அவருடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் இன்னும் எத்தகைய மேன்மையானவர்களாக இருந்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும், இருக்க முடியும், அதை இன்று நாம் உறுதியேற்றுக்கொள்வோம். ஏனெனில் இத்தகைய மழை முகில் போன்று இருக்கிறவர்கள்தான் உதவ முடியும். உதவி என்றாலே அதனுடைய பொருள் என்ன? உதவி, வேறொன்றுமில்லை. உள் உணர்ந்து தன்னலமின்றி விரைந்து செயல்படுத்துகிற நன்மை தான் உதவி. அதைத்தான் அன்னை மரியா எலிசபெத்துக்கு செய்கிறாங்க. அவங்க யாரும் வலியுறுத்தி சொல்லவில்லை, எம்மா அங்கே போய் உதவி செய்யன்னு சொல்லவில்லை, அல்லது எம்மா நீ எனக்கு வந்து உதவி செய் என்றும் யாரும் எலிசபெத்து வலிந்து கேட்கவில்லை. ஆனால் இயல்பாக கேள்விப்படுகிறார்கள், என்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது, நன்று, அதை உள்ளுணர்கிறேன். எனவே தன்னலமின்றி நான் விரைந்து செயல்படுத்துகிறேன். அவ்வளவுதான், அதான் உதவி. அதைத்தான் மழை முகில் செய்கிறது. ஆக இன்று நாம் இந்த ஒரு சொல்லை ஆய்ந்து பார்க்கலாம், உள்ளத்தில் பதித்துக்கொண்டு நாம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளலாம். மேகம், மேகம் என்றால் தமிழ் சொல் அல்ல, அது சமஸ்கிருதம். அதில் அடிக்கடி நாம் மேகம் என்று தான் பயன்படுத்துகிறோம். அதற்கான தமிழ் சொல் என்ன? தனித்தமிழ் சொல் முகில், முகில். எனவே நம் வீடுகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு முகில் என்று பெயர் வைக்கலாம். முகிலி, முகிலாள், முகிலினி, இந்த மாதிரிலாம் பெயர் வைக்கலாமே. ஆனால் மேகம் தமிழ் அல்ல. எனவே மேகம் என்பதை தவிர்த்து முகில் என்கிற சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம். இங்கே இந்த செய்யுளில் வருகிற சொல் அது கார், காராண்மை, முகில் என்று நாம் பார்க்கணும். எனவே அன்பு நெஞ்சங்களே, இந்த ஆறாம் திரிகடகத்தில் வருகிற அந்த செய்தி, இவையெல்லாமே மிக உயரிய பண்பாளர்களுக்குரிய பண்புகள் என்பதை நாம் மறக்காமல் இருப்போம். அதாவது நாம் பாராட்டுதற்குரியவர்களாக இருக்கையில் நம்மை ஒருவர் பாராட்டுகிறார் என்றால் அதை நாணத்தோடு ஏற்றுக்கொள்வோம். பாராட்டுதற்குரிய நிலையில் நாம் இருந்தாலும் ஒருவர் அதை பாராட்டாமல் மறைக்கிறார் என்றாலும் அதை மிக அருமையான முறையில் பொறுத்து கொள்வோம். மழை முகில் போன்று உதவுவதையே அடிப்படை கட்டளையாக, கனவாக நாம் அதை நிகழ்த்துவோம். இத்தகைய செயல்பாடுகளில் ஊறி விரைந்து செயல்படுத்துவோம். ஆக திரிகடுகம் அது நம் வாழ்வின் மருந்தாக தொடரட்டும். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.

தாய்க்கு ஒரே பிள்ளை. சென்ற உரையில் கப்பர்நகும் நகரில் நூற்றுவர் தலைவனான ரோமானிய படைத்தலைவன் ஒருவன் திமிர்வாத நோயால் பாதிக்கப்பட்ட தன் எளிய பணியாளனுக்காக இயேசுவிடம் வந்து விழுத்த தாழ்மை நிறைந்த விசுவாச மன்றாட்டை குறித்து சிந்தித்தோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் நலமடைவான் என்ற அந்த வீரன் வெளிப்படுத்திய ஒப்பற்ற பேரொளி விசுவாசத்தையும் பணிவையும் பாராட்டி, இயேசு கிறிஸ்து தூரத்திலிருந்தபடியே அந்த ஊழியனை குணப்படுத்திய விவிலிய மறைபொருள் குறித்து எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக நயின் என்னும் ஊரில் விதவை தாயின் ஒரே மகன் இறந்து பாடையிலே கொண்டு செல்லப்பட்ட போது அத்தாயின் பெருந்துயரத்தைக் கண்டு மனம் இறங்கி இயேசு கிறிஸ்து இறந்து போன அந்த வாலிபனுக்கு மீண்டும் உயிரளித்து தன் இறை வல்லமையை வெளிப்படுத்திய உன்னத விவிலிய நிகழ்வு குறித்து இன்று காண்போம். தாய்க்கு ஒரே பிள்ளை. நல்லறிஞர் இயேசுபிரான் செல்லும்போது நயின் என்னும் சிற்றூரின் நடுவில் வந்தார். சில்லென்ற காற்று வர கண்டதேபோல் தெருவினில் அனைவரும் வணங்கி நின்றார். செல்கின்ற வழியினிலே ஊர்வலத்தில் தேம்புகின்ற அழுகுரலை இயேசு கேட்டார். நில்லென்று ஊர்வலத்தை நிறுத்தி பார்த்தார். நீட்டியொரு மகன் பள்ளி கொண்டிருந்தான். ஐயாவே, என் செய்வேன்? எனது வீட்டில் அரசாள பிறந்த மகன் ஒருவனேதான். செய்யாத நேர்த்தி இல்லை. கோவில் சென்று ஜபம் செய்தேன், பலனில்லை, மாண்டுவிட்டான். பொய்யாக போனதையா எனது வாழ்வு? புரியவில்லை நீர் யாரோ, எந்த ஊரோ? கை சோர்ந்தே அழுகின்றேன். வேறு என்ன கடவுள் வந்து என்னை காப்பார் என்றாள் அன்னை. இளங்கதிர் போல் புன்னகையை இயேசு வீசி இருகையை நீட்டி அந்த சவத்தில் வைத்தார். உளமாற, வாலிபனே, எழுவாய் என்றார். உறங்கி பின் விழிப்பவன் போல் அவன் எழுந்தான். வளமான தன் மகனைக் கண்ட அன்னை மண்டியிட்டாள். இறை தூதன் நீரே என்றாள். குளமான கண்களையும் துடைத்து கொண்டாள். கூடியிருந்தோர், கடவுள் வந்தார் என்றார். நயின் ஊரில் விதவையின் மகனுக்கு இயேசு கிறிஸ்து உயிரளித்த உன்னத நிகழ்வை எளிய நல் தமிழில் விளக்குகிறது இப்பகுதி. விண்ணக அருளாளரும் நல்லறிஞருமாகிய இயேசுபிரான் தனது நற்செய்தி பயணத்தின் போது நயும் என்னும் அமைதியான சிற்றூரின் நடுவே நடந்து வந்தார். அவரது வருகை வெயிலின் தணிவாக சில்லென்ற தென்றல் காற்று வீசுவதைப் போன்றொரு தெய்வீக அமைதியை அங்கே ஏற்படுத்தியது. அதை உணர்ந்த தெருவிலிருந்த மக்கள் அனைவரும் இயேசுவை மிகுந்த மரியாதையோடு வணங்கி நின்றனர். இயேசுநாதர் நடந்து சென்ற அந்த வழியிலே எதிரே வந்த ஒரு இறுதி ஊர்வலத்தில் மக்கள் சோகத்துடன் தேம்பி தேம்பி அழுத குரலொளியை தனது திருச்செவிகளால் கேட்டார். துயரம் நிறைந்த அந்த அழுகுரலை கேட்டதும் கருணை உள்ளம் கொண்ட இயேசுநாதர் அந்த ஊர்வலத்தை நிறுத்துங்கள் என்று கூறி நில் என சொல்லி அந்த பாடையை நிறுத்தி உற்று நோக்கினார். அங்கே ஒரு வாலிப மகன் கால்களை நீட்டி சவப்பாடையிலே பள்ளி கொண்டிருந்தான். ஒரு வாலிபனின் தாயானவள் கணவனை இழந்து இப்போது தன் ஒரே மகனையும் இழந்து தவித்த விதவையாவாள். அவள் இயேசுவைக் கண்டு, ஐயாவே, என் வீட்டில் அரசாள பிறந்த என் ஒரே மகனும் இதோ மாண்டுவிட்டான், நான் இனி என்ன செய்வேன் என்று அழுது புலம்பினாள். அவன் நலமுடன் வாழ வேண்டாத திருக்கோவில்கள் இல்லை, செய்யாத நேர்த்தி கடன்களும் ஜபங்களும் இல்லை, ஆனால் எல்லாமே பலனின்றிப் போய் என் வீட்டின் ஒரே ஒளி அணைந்துவிட்டது. என் வாழ்வே பொய்யாய் போய்விட்டது. ஐயா, நீர் யாரோ, எந்த ஊரோ என எனக்கு தெரியவில்லை. கை சோர்ந்து அழும் இந்த எளியவளை காப்பாற்ற கடவுளா வந்து உதவப் போகிறார் என்று தன் சொல்லண்ணா துயரத்தையும் நம்பிக்கையின்மையையும் கதறி வெளிப்படுத்தினாள். அத்தாயின் எல்லை பாராத பெருந்துயரத்தைக் கண்டு உள்ளமுருகிய இயேசுநாதர் விடியற்கால இளங்கதிர் போன்ற பேரருள் புன்னகையை சிந்தி பாடையின் அருகே சென்று தனது இரு கரங்களையும் நீட்டி அந்த சவத்தின் மீது வைத்தார். அவர் தனது அகில உலக அதிகாரமிக்க குரலால் உளமாற, வாலிபனே, உனக்குச் சொல்கிறேன், எழுந்து நில் என்று கட்டளையிட்டார். உடனே ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழிப்பவனைப் போல அந்த செத்த வாலிபன் உயிர் பெற்று உயிரோடு எழுந்தமர்ந்தான். இறந்த தன் மகன் மீண்டும் முழு ஆரோக்கியத்துடனும் வளமையுடனும் உயிரோடு எழுந்து நிற்பதைக் கண்ட அந்த அன்னை அளவில்லா ஆனந்தமுற்று இயேசுவின் பாதங்களில் மண்டியிட்டு, நீர் மெய்யாகவே இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று போற்றி புகழ்ந்தாள். அதுவரை கண்ணீரால் குளம்போல நிறைந்திருந்த தன் கண்களை துடைத்துக் கொண்டு அப்பேரொருளை எண்ணி வியந்தாள். அங்கே கூடியிருந்த திரளான மக்கள் அனைவரும், நம்மிடையே மாபெரும் இறைவாக்கினர் தோன்றியுள்ளார், கடவுள் தம் மக்களை தேடி வந்து சந்தித்துள்ளார் என்று ஆரவரித்து போற்றினர்.

0: செய்திகள்.
1: கொலம்பியாவில் ஆகஸ்ட் 10 நாள் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது ஒருமைப்பாட்டையும் நெருக்கத்தையும் தெரிவிக்கும் வகையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அந்நாட்டு அதிபர் அபலாடோ டீலா எஸ்பிரியல்லா அவர்களுடன் புதன்கிழமை தொலைபேசியில் உரையாடினார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் விளைவுகளால் துன்புறும் அனைவருக்கும் திருத்தந்தை தனது நெருக்கத்தை வெளிப்படுத்தினார் என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குறிப்பாக தனது ஆதரவையும் ஜெபங்களையும் தெரிவித்ததுடன், காயமடைந்தவர்கள், மீட்பு பணியாளர்கள் மற்றும் அவசர நிலை பணிகளில் ஈடுபட்டுள்ள மனிதாபிமான பணியாளர்களுக்கும் தனது ஆதரவை தெரிவித்தார் என்றும் அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த தொலைபேசி உரையாடலின் போது கொலம்பியாவின் தற்போதைய நிலைமை குறித்தும், நிலநடுக்கத்தால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளின் நிலைமை குறித்தும் திருத்தந்தையும் அதிபரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆகஸ்ட் 10 நாள் ஏற்பட்ட இந்த 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் உள்ள சோக்கோ மாகாணத்தில் சான் ஹோசே டெல் பால்மர் அருகே மையம் கொண்டிருந்தது. நாட்டின் பரந்த பகுதிகளில் நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டதுடன், சோக்கோ, வாலேடெல் காவ்கோ, ரிசாரால்டா, கால்டாஸ் மற்றும் கிந்தியோ ஆகிய மாகாணங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டது. காலி மற்றும் பிரெய்ரா நகரங்களும் குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கப்பட்டன. ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் ஆகஸ்ட் 28 நாள் வெளியிட்ட மதிப்பீட்டின்படி, அப்போது வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களில் 331 பேர் உயிரிழந்துள்ளனர், 4449 பேர் காயமடைந்துள்ளனர், மேலும் 143 பேர் காணாமல் போயுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது.
0: 5 கண்டங்களைச் சேர்ந்த 147 புதிதாக நியமிக்கப்பட்ட ஆயர்கள் செப்டம்பர் 22 முதல் 10 நாள் வரை ரோம் நகரில் நடைபெறும் உருவகப் பயிற்சியில் பங்கேற்று வருகின்றன. ஆயர்களுக்கான திருப்பீடத்துறையும் நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பீடத்துறையும் இணைந்து இப்பயிற்சியை ஏற்பாடு செய்துள்ளன. ஆயர்களின் பணி, நற்செய்தி பணி, ஆன்மீக மற்றும் மீட்பு பணி, திருவழிபாடு, சிறார்களையும் பாதிக்கப்படக்கூடியவர்களையும் பாதுகாத்தல், திரு அவை நிர்வாகம், திருச்சட்டம், சமயங்களுக்கு இடையிலான உரையாடல், குருத்துவ உருவாக்கம் மற்றும் இன்றைய கலாச்சார சவால்கள் உள்ளிட்ட முக்கிய தலைப்புகள் இப்பயிற்சியில் இடம்பெறுகின்றன. பங்கேற்கும் 147 ஆயர்களில் 98 பேர் ஆயர்களுக்கான திருப்பிடத்துறை ஏற்பாடு செய்துள்ள பயிற்சியிலும், 49 பேர் நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பிடத்துறை ஏற்பாடு செய்துள்ள பயிற்சியிலும் பங்கேற்கின்றனர். குறிப்பாக மறைபறிப்பு திரு அவைகளுக்கான ஆயர்களின் பணிகள் குறித்தும் இந்த பயிற்சி கவனம் செலுத்துகிறது. புனித பிரான்சிஸ் அசிசியாரின் இறப்பின் 800 ஆண்டு நினைவை கொண்டாடும் இந்த யூபிலி ஆண்டையொட்டி ஆயர்கள் அசிசி நகருக்கு திருப்பயணம் மேற்கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 7 நாள் இரு பயிற்சிகளுக்கும் பங்கேற்கும் ஆயர்கள் இணைந்து நடைபெறும் அமர்வில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மகத்தான மானுடம் திருமடலையும் ஒன்றிணைந்த திரு அவை பற்றிய இறைவியலையும் குறித்து சிந்திக்க உள்ளார். செப்டம்பர் 10 நாள் புனித பேதுரு பெருங்கோவிலில் திருப்பலி மற்றும் அருள் இயக்கங்களின் வணிகம் நடைபெறுவதுடன் பயிற்சி நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து ஆயர்கள் திருத்தந்தை அவர்களை சந்தித்து உரையாட உள்ளனர்.
1: செப்டம்பர் 1 நாள் கடைபிடிக்கப்பட்ட அணுவாயுத சோதனைகளுக்கு எதிரான அனைத்துலக நாளையொட்டி, அணு ஆயுத சோதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று திருப்பிடம் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. அணு ஆயுதங்கள் இல்லாத உலகை உருவாக்குவது நீதியும் நிலையானதுமான அமைதியை ஏற்படுத்துவதற்கு இன்றியமையாதது என்றும் வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் அவையில் உரையாற்றிய ஐநாவுக்கான திருப்பிடத்தின் நிரந்தர பார்வையாளர் பணிக்குழுவின் ஆலோசகரும் பொறுப்பாளருமான பேரர் தந்தை ராபர்ட் டி மர்ஃபி அவர்கள், அணுவாயுத சோதனைகள் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுத்தும் நீடித்த மற்றும் பேரழிவுமிக்க விளைவுகளை எடுத்துரைத்தார். 1945 முதல் 2017 ஆண்டு வரை 15 நாடுகளில் 2000 அதிகமான அணுவாயுத சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இவற்றின் தாக்கங்கள் இன்றும் உயிர் தப்பியவர்கள், குறிப்பாக பழங்குடியினர், பெண்கள், குழந்தைகள் மற்றும் எதிர்கால தலைமுறையினரை பாதித்து வருகின்றன. புற்றுநோய், இதயநாள நோய்கள், பிறவி குறைபாடுகள் மற்றும் உளவியல் பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை 14 லியோ அவர்களின் மகத்தான மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் திருமடலை மேற்கோள் காட்டிய பேரர் தந்தை மர்ஃபி அவர்கள், முழுமையான அணுவாயுத சோதனை தடை ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றும், அணுவாயுத சோதனைகள் மீதான தற்போதைய தடைகளை நாடுகள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அணுவாயுத பெருக்கத்தை தடுப்பதற்கும் அணுவாயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதற்குமான அனைத்துலக முயற்சிகளுக்கு திருப்பிடம் தொடர்ந்து ஆதரவளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: அமெரிக்க கத்தோலிக்க பொதுநிலை பணியாளராக டேல் ரெசினில்லா எழுதிய மரண தண்டனை கைதிகள் வரிசையில் ஒரு கிறிஸ்துவர் தண்டனை விதிக்கப்பட்டோருக்கான எனது அர்ப்பணிப்பு என்ற நூல் தற்போது ஆங்கிலத்தில் வெளியாகியுள்ளது. ஜூலை 29 நாள் இன்சன்டினியோ பிரஸ் வெளியிட்ட இந்நூல் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் மரண தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கும் கைதிகளிடையே அவர் 20 மேலாக ஆற்றிய மீட்பு பணியை பதிவு செய்கிறது. 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வத்திக்கான் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட இதன் அசல் இத்தாலிய பதிப்பிற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்னுரை எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதில் ரெசினில்லாவின் பணியை கடவுளின் இரக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு தலைசிறந்த வழிகாட்டி என்று அவர் வர்ணித்துள்ளார். வெற்றிகரமான நிதிசார் வழக்கறிஞராக திகழ்ந்த ரெசினில்லா அப்போது ஏற்பட்ட ஒரு தீவிர ஆன்மீக விழிப்புணர்வை அடுத்து தனது தொழிலை துறந்து மரண தண்டனை கைதிகளுக்கு சேவை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவரது பல பத்தாண்டு கால சேவையை பாராட்டி 2021 வாழ்வுக்கான பாப்பிரை கழகம் அவருக்கு தனது முதல் வாழ்வின் பாதுகாவலர் விருதை வழங்கி கௌரவித்தது. உண்மையான வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்நூல் கைதிகள், அவர்களது குடும்பத்தினர், பாதிக்கப்பட்டோரின் உறவினர்கள், சிறை ஊழியர்கள் மற்றும் ஆன்மீக பணியாளர்கள் மீது மரண தண்டனை ஏற்படுத்தும் மன ரீதியான தாக்கத்தை ஆராய்கிறது. துன்பமும் தண்டனையும் நிறைந்த இடங்களில் இரக்கம், பரிவு மற்றும் மனித நேயம் பிரசன்னத்தின் முக்கியத்துவத்தை இந்நூலில் உள்ள பதிவுகள் எடுத்து காட்டுகின்றன.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: சோதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று திருப்பிடம் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. அணு ஆயுதங்கள் இல்லாத உலகை உருவாக்குவது நீதியும் நிலையானதுமான அமைதியை ஏற்படுத்துவதற்கு இன்றியமையாதது என்றும் வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் அவையில் உரையாற்றிய ஐநாவுக்கான திருப்பிடத்தின் நிரந்தர பார்வையாளர் பணிக்குழுவின் ஆலோசகரும் பொறுப்பாளருமான பேரர் தந்தை ராபர்ட் டி மர்ஃபி அவர்கள் அணுவாயுத சோதனைகள் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுத்தும் நீடித்த மற்றும் பேரழிவுமிக்க விளைவுகளை எடுத்துரைத்தார். 1945 முதல் 2017 ஆண்டு வரை 15 நாடுகளில் 2000 அதிகமான அணுவாயுத சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இவற்றின் தாக்கங்கள் இன்றும் உயிர் தப்பியவர்கள், குறிப்பாக பழங்குடியினர், பெண்கள், குழந்தைகள் மற்றும் எதிர்கால தலைமுறையினரை பாதித்து வருகின்றன. புற்றுநோய், இதயநால நோய்கள், பிறவி குறைபாடுகள் மற்றும் உளவியல் பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை 14 லியோ அவர்களின் மகத்தான மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் திருமடலை மேற்கோள் காட்டிய பேரர் தந்தை மர்ஃபி அவர்கள் முழுமையான அணுவாயுத சோதனை தடை ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றும் அணுவாயுத சோதனைகள் மீதான தற்போதைய தடைகளை நாடுகள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அணுவாயுத பெருக்கத்தை தடுப்பதற்கும் அணுவாயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதற்குமான அனைத்துலக முயற்சிகளுக்கு திருப்பிடம் தொடர்ந்து ஆதரவளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: அமெரிக்க கத்தோலிக்க பொதுநிலை பணியாளராக டேல் ரெசினில்லா எழுதிய மரண தண்டனை கைதிகள் வரிசையில் ஒரு கிறிஸ்தவர் தண்டனை விதிக்கப்பட்டோருக்கான எனது அர்ப்பணிப்பு என்ற நூல் தற்போது ஆங்கிலத்தில் வெளியாகியுள்ளது. July 29 இன்சன்டினியோ பிரஸ் வெளியிட்ட இந்நூல் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் மரண தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கும் கைதிகளிடையே அவர் 20 மேலாக ஆற்றிய மீட்பு பணியை பதிவு செய்கிறது. 2024 ஆகஸ்ட் மாதம் வத்திக்கான் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட இதன் அசல் இத்தாலிய பதிப்பிற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்னுரை எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதில் ரெசினில்லாவின் பணியை கடவுளின் இரக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு தலைசிறந்த வழிகாட்டி என்று அவர் வர்ணித்துள்ளார். வெற்றிகரமான நிதிசார் வழக்கறிஞராக திகழ்ந்த ரெசினில்லா அப்போது ஏற்பட்ட ஒரு தீவிர ஆன்மீக விழிப்புணர்வை அடுத்து தனது தொழிலை துறந்து மரண தண்டனை கைதிகளுக்கு சேவை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவரது பல 10 கால சேவையை பாராட்டி 2021 வாழ்வுக்கான பாப்பிரை கழகம் அவருக்கு தனது முதல் வாழ்வின் பாதுகாவலர் விருதை வழங்கி கௌரவித்தது. உண்மையான வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்நூல் கைதிகள், அவர்களது குடும்பத்தினர், பாதிக்கப்பட்டோரின் உறவினர்கள், சிறை ஊழியர்கள் மற்றும் ஆன்மீக பணியாளர்கள் மீது மரண தண்டனை ஏற்படுத்தும் மன ரீதியான தாக்கத்தை ஆராய்கிறது. துன்பமும் தண்டனையும் நிறைந்த இடங்களில் இரக்கம், பரிவு மற்றும் மனித நேயம் பிரசன்னத்தின் முக்கியத்துவத்தை இந்நூலில் உள்ள பதிவுகள் எடுத்து காட்டுகின்றன.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.